0: மைக்கு
1: பாத்தலாம்.
2: Babe, ¿vos qué estás haciendo?
3: Pues escuchando Olímpica.